ஆரமே நாய மானந்தூக்கினோ மச்சாந்தே புலாயமடே ஜவாயே புலாயே அகுனா நமுபாகுனாகதே தியாயே குமாலந்தாலூரிங்கா நிதா சிந்துவங்கட